0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஏக்ரே வேர் குவாரோ
0: அலிஷானி ஹுயு குவாரோ மார் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ